தவிரே கோய் நச்சத்துன இசை கண்பகி தௌரம் தௌரம் லான்தோப்பிக்கிபசிங்தி தம்பாமணி லுக்ராம் அமதி லௌரேம்பம் துரிஷ் அதுவும் தௌரம் தாவிரிப ஷியா கஸ்பனி ஃபால்னி ஹவுசிக் சந்தோக்சரி அதோம்னா SMS அமதி போஸ்ட்கார்ட்கி குதாங்த கண்பிக்கிவைஷை அஹன்பத லொக்கச்சரிப ஃபிலமசி போஸ்ட்கார்ட்டா கண்பிரப்ப இசைனி லைக்கங் தம்பால் ஃபிலங்கி இசைனி நவ்வொயின சப்ப தேஸ்கேஷோர் செய்யங்க ஆர் கே ஜிதியன் செய்றாங்கு இசைனி இசை எசிபு தானிங்க அதுன கண்பிரக்கிவசிந்தி சன்ட்ரோக்டகி பிஜயந்தி பலா அராப்திதகி தருபி சரோஜனி சஞ்சய் மம்தகி ரொன்னால் ஹென்ட்ரைப தோப்மயலக்காய்டகி திலோத்தமா அத்தோப்போம்.